0: விடுவு.
1: அம்மா நீயும் நக்கையே, மாமா பாலே சக்கரே.
2: அம்மா நீயும் நக்கரே.